தத்தை வித்த கஜன்னு தத்தி மித்த கிட்ட ததிங்கனதுதாம் ததிங்கனதுதாம் ததிங்கனதுதாம் தத்தித்த கதிமிஜன் தித்த கதிமிதின் தகதிமிதின் ததிங்கனது தகு ததிங்கனது தகு திகு ததிங்கனதுதாம் தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்கடதக்கு தங்க